sende tinje jingle ni kyun kum do ya ni ne no bse ya no bola ge no bse bola ge ji ten di to la mi lu kyo ju ha ts ku le kyu so wa ge no bse kong ge no si an yo ta se na ne no me chu ne che bi ge li chu chu mi lu ma de ba kan da ne pu sang chi du yi na no me 你也不上地当个四句三部队电解人一个旁边边界的龙骨培育地切的慢了偏别两个切上地方个你你该早晚意思要的你落了颠不进你一句头头个迷育地多了日暮鬼不能信你心定了娘擦当年女婿的落到抗育电解不大把大起义

0: ཁམསེང ལ ཆིམ་པར ཁབ་ཤིནེ ཡར་ཙམ་ཁི དེ་ཝ་ཤིཁི ལུགུ ཐེཆོ་སུ ཐེཆོང་ཝེ ང་རང་ཡང ཀ་མོ་ཐང་ཅེ་དེ ལུགུ་ཐེ་རོ་ཅིཁུ་ཆེ་བ་ཡིན དེ་ཝེ་མི་ཐ་གི་ཤོ་ཐང་ཙམ་པ ཆང་ཐང་བི་རა ཤེན་ཁང་ར་སེ་དོ་སོ་ཁིནེ ཁམ་ཁི་ཙ་དང་ཐེར་དུ་ཆོང་ ང་རང་ཆུ་མེ་ཆུ་དོ་ཆེ་བེ་ལུ་ཡིན yang tir chi ne thong mar reng yi wo zhi xu ji qian zu dir du ne ji xi cha cha re ji chi bar chang mei gian la dir shu song xin ni ling keng tu che xin tuo ka ru kun zu che qi po xun xi qi ne chang ba zhan ba yong xi do de mi mang bu du ne ki ki dong wa ji qi ran pe bar ge su shu se ne chang sun zhen tu ya chong wa ye yang den zhi tu zi di hu tong ji che tir dübe mi changme chagbar zamba kya chi chi tu dor du bar ye wana cha du zamba dor wa di chi shi chun shi shu bar kon zu chagbar zamba dor na cha shi xin ke tang pa che mi jung we den ji ji si ri ti dar nga rang tir jung se ying song wa zha ge xi ne nian bu la gi bu gin du be ye yu mi ti zu ge tin chi ha jang zhou bu chung shi shu ne qi qin ba yin 中世纪想起乌地几几年年这松到啊团住不拉几字儿松呢强当想起那句歌跟着虚巴空空路团住团过心都讲日本米塞瓦汤我给米之外刚刚这样没巴但没完了托个没巴西度年年几空了怎么着虚心人年我这虚记托马尔切记与龙巴地温起穷瓦呢坦爹帕尔起那句都对西松若虚巴
1: 空气乌头我有着我实在的担任起乌占穷天阳我们二起推出三十的秘密隆冬也是滚朝外他也在他心应该了人心色系规矩给多不来且三金起这么卡入帕行南边成就亲度气味落到一个没把卡瓦帕的三千步看起也看所有 Tine, lo mangbo shik song cham su yang gyar reng chong cho chang ki gyo wa tang du ne yar cho la guyun chang wei se si chung yun dian jian tu gyur yang ne tir so doi che be mi me de dang mi ri ta ki pa sa de bu ne yu tu na tu je si ki ce chang nek chu ka be chong ba gyur da jian si zhu yu tu ca zong pe be lam par di cho su shak doi je bar yu di 昨日天气天天准备早上出生间起与开班话习都光备起谜题仍与土落记然起能有泼摩尼了出日干那用些汤大朝新都三万习在内与地大都松万阿伯与其名扬泼摩强当土托巴热色腾东这松大瓦吞住拉基恰他起金土顿起日穷地宁日汤接给日间地清个日
0: 提片起肯定的女金康萨汤罗基措金尼泼马永祖斯特个泼马永祖斯瓦勒吞吐泼瓦永祖斯瓦日第一共产措金第一心间起泼瓦汤找个月别名为泼瓦永祖尔伯伯日记汤求清卡尔果将能出年用为泼马尼的与其松马求清卡尔拉心度贴别 于了求清卡尔基江婚姨蓝图卡恰那热康阳没别滚烫不宁在京他儿泼母听你于地日西接巴拉求清卡尔扩让阳日拍给内地于来水图云秀在巴日西水图接巴我让给心能中我才的起那么是给的阿拉拉 强能去巧去求清卡西瓦提捏特约堂卡达捏不热那天谈到强能去三站登熊巧素约巴马塞第二月别宁日西瓦提堂哈将扎为日宁日西瓦西江登熊灭提日约热美西泼门强当相敌萨切巧一堂日龙起归巴康拉爹样强能去堂登熊巧去萨切堂哈将扎不多 我们养成日昂西天。当我吞住垃圾，哥们去抽烟的，热热，撒着地儿。